0: எடுக்க முடியும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை.
1: ஓகே, சோ யூ ஆர் சேயிங் VCK இஸ் எ ஹியூஜ் டிமாண்ட் இஸ் ஷேர் இன் பவர் கோலிஷன் கவர்மெண்ட். ஓகே,
0: அது எப்படியா இருந்தாலும் தலைவர் வந்து என்ன மாதிரி

கடலுக்கு மரியாதை இன் 1997 அண்ட் துள்ளடா மனமும் துள்ளம் இன் 1999 தட் சிமெண்டட் ஹிஸ் பொசிஷன் ஆஸ் அன் ஆக்டர் டு பி ரெக்கன்ட் வித். பட் இட் வாஸ் ஹிஸ் போர்ட்ரேயல் ஆஃப் த லவ்வபிள் ரோக் இன் கில்லி இன் 2004 தட் கேட்டபல்டட் விஜய் டு சூப்பர் ஸ்டார்டம்.